0: இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7:02. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். இந்த நிகழ்ச்சியில் நேர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7598537773 என்ற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். முதலாவதாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம், நான் சாயிதா, காரைக்கால் பேசுறேன்.
0: உங்க குரலே எவ்வளவு அழகா இருக்கு மேம். சிரிப்பு ஸ்மைல் அதை விட அழகு. நல்லா இருக்கீங்களா மேம்? நாங்கெல்லாம் சூப்பரா இருக்கோம்.

0: ஒரு சிறிய
1: மேம் அப்படியே இருந்துட்டேன் மேம், நீங்க பாடின பாட்டை கேட்டு அப்படியே லைச்சு போய் இருந்துட்டேன் மேம். எதுக்கு மேம் இவ்வளவு அழகா பாடுறீங்க? ரொம்ப அழகா இருந்தது, சிறப்பா பாடினீங்க. அப்படியா, சூப்பர்பா பாடி, அழகா பாடி நிகழ்ச்சியை தொடங்கி வச்சதுக்கு ரொம்ப நன்றி மேம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் காரைக்காலில் இருந்து சாகிதா மேம் அவர்கள். அழகான அவங்க குரல்ல அவ்வளோ சூப்பர்பா, என்ன அழகான பாடல், சிறப்பா செம்மையா பாடினாங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம்,
2: ராஜேஸ்வரி.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நாங்க நல்லா இருக்கோம் மேம். பாடுங்கள் உங்கள் பாடலை.

வரம் நன்மை கொண்டீமைக்கும் பை காட்டு ஏ

0: சூப்பவா இருந்து மேம், ரொம்ப அழகாக பாடினீங்க. சிறப்பான பாடல். உங்கள் குரல் அதுக்கு கொஞ்சம் மெருகேற்றுது. ரொம்ப அழகாக இருந்தது பாடல். சிறப்பாக பண்ணீங்க மேம். நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மேம்.
1: தேங்க்யூ.
0: தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஸ்வரி மேம். அழகா அழகான ஒரு பாடலை செம்மையாக அருமையாக பாடிட்டு போனாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நன்றி. வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? மாருங்கள். வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க சொல்லுங்க?
2: வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்பனையில் இருந்து சந்திரசேகர்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?

0: நெரிதொழி அந்த பாட்டு பாடுங்க.
1: பாருங்கள் பாருங்கள்.
0: கண்ணா கண்டே நரி தோழி, கண்ணா கண்டே நரி, கண்ணா கண்டே

ஒன்வழி முதல் மொழி வரி முழுவதும் கவிதைகள் அகமிடு புறமிடு பொழிந்தது போலே கனா கண்டேனடி. உன்முடி முதலடி வரி முழுவதும் இனிமேல் சுவையது சுகமிரு அறி

கேட்க தோற்ற உன்னை திட்டி தள்ள நான் கண்டேன். கொடியினை காய்கின்ற சுடிதார் எடுத்து மடிக்கின்ற சாக்கே வாசனை எடுத்து மூச்சி உன்னை சொட்ட சொட்ட நான் கண்டேன். நிறமில்லா உலகம் கண்ணே, நிறமெல்லாம் உன்னை கண்டேன்.

സുഖമേതാറിന്റെ പോലെ കാണാ കണ്ടീനടി.

0: சிறப்பு, அழகு அழகு, ரொம்ப சூப்பரா பாண்டிங்க சார். ஒவ்வொரு புது புது பாட்டு பாடுறதுல உங்களை மிஞ்ச முடியாது, ரொம்ப அழகா பாடுறீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அவர்கள். அழகான ஒரு சிறப்பான பாடலை செம்மையா சூப்பராக இருந்துச்சு, அழகான பாடல், அருமையா பாடினார். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: ஹலோ, வணக்கம், கோவில இருந்து புவனேஸ்வரி.
0: வணக்கம் மேம், நல்லா இருக்கோம் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் மேடம், நல்லா இருக்கோம்.
0: பாருங்கள் பாருங்கள்.

0: ആണ്ടാടം കൊണ്ടാടും നം സ്വന്തം കൊണ്ടമോ മുത്താരമീ. അവളുതാ മേഡം.
1: அழகு அழகு, இவ்ளோ அழகான பாட்டை இவ்ளோ அருமையா பண்ணீங்க மேம். சூப்பரா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது.
0: Thank you madam. Thank you.
1: Thank you
0: madam. Thank you
1: madam. Thank you. Thank you. சபரி பானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் கோவையிலிருந்து புவனேஸ்வரி மேம். இவ்வளோ அழகான பாட்டை எவ்வளோ சிறப்பாக பாடினாங்க தெரியுமா, சூப்பராக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம்,
2: சோலேசியிலிருந்து தேன்மொழி முருகன் பேசுகிறேன்.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: ரொம்ப நல்லா இருக்கிறேன்.
1: நினைவை
2: நான் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன், கண்களும் மூடவில்லை, என் கண்களும் மூடவில்லை, நெஞ்சம் மறப்பதில்லை, காலங்கள் தோறும் உன்மடி தேடி கலங்கும் என் மனமே, காலங்கள் தோறும் உன்மடி தேடி கலங்கும் என் மனமே, வரும் காற்றிலும் பெரும் கனவிலும் நான் காண்பது உன் முகமே, நான் காண்பது உன் முகமே, நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழக்கவில்லை, நான் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன், கண்களும் மூடவில்லை, என் கண்களும் மூடவில்லை, தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு தூக்கமில்லையும் தோற்றமில்லை கண்ணில், தூக்கம் பிடிக்கவில்லை கண்ணில், தூக்கம் பிடிக்கவில்லை, நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழக்கவில்லை, நான் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன், கண்களும் மூடவில்லை, என் கண்களும் மூடவில்லை, நெஞ்சம் மறப்பதில்லை.
1: நன்றி, அப்புறம் கடைசியில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ மேம்.
2: நன்றி.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான ஒரு பாடலை ரொம்ப அழகாக பாடினாங்க, அருமையாக இருந்துச்சு கேட்கறதுக்கு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: வணக்கம், கோயிலிருந்து பத்மா பேசுறேன்.
1: அப்படியா, பாடுங்கள் மேம். பாடலை
0: கோயம்புத்தூருக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு எடுத்திருக்கேன்.
1: அப்படியா? எங்க ஊர்ல கூட தான் குழு குழுன்னு இருக்கு, நாங்க தென்காசி தெரியுமா.
0: ஓ அப்ப என்ன சூப்பர். எங்களோட இன்னும் குழு குழு
1: இருக்குமே.
0: நீங்க பாட்டு வேற பயங்கரமா வளர்ந்துறீங்க, அதனால இன்னும் குழா இருப்பாங்க மக்கள் எல்லாரும்.
1: ஐயோ ரொம்ப நல்லாயிடுச்சு, இப்ப நல்லா இருக்கு, ரொம்ப சிறப்பா போகுது நிகழ்ச்சிலாம்.
0: ஆசீர்வாதம்
2: காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷ பாட்டே வா, தந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே.

ಮಂಗಳ ಮೂಲೋಹಂ ದೇವಿ ಕೊಂ ಮೂಲೋಹಂ ಮರಯ ಮರಯ.

பூபாலும் பாய் வரோ நானா பூவை மனதில் நன பூங்காற்றும் தூடேற்றும் பூங்காற்றும் தவழ தவழ தூடேற்றும் தழுவ தழுவ ஏகாந்தம் தான் தன நன நன நன நன நன நன சந்தன காற்றே

0: ஊற்றி சந்தன காற்றே திண்டமை ஊற்றே சந்தோஷ பாட்டே வாவான்.
1: சிறப்பா பண்ணீங்க மேம். ஓப்பனா நீங்க பேசுறதுலயும் சரி, அப்படியே ஓப்பன் த்ராட்ல பாடுறதும் சரி, ரொம்ப சூப்பரா பாடுறீங்க, ரொம்ப அழகா பேசுறீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகா பாடின உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா? என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து பத்மா மேம் சிறப்பாக அவங்களோட குரலில் அவ்வளோ அழகாக பாடினாங்க. சந்தன காற்று செம்மையான பாட்டு அது, சிறப்பாக பாடின அவங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் மேடம், கோவை ராஜேஷ்.
1: வணக்கம், வணக்கம் ராஜேஷ். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நாங்கள் நல்லா இருக்கோம் ராஜேஷ்.
2: ஓகே மேடம், பாடலாமா?
1: பாடுங்கள்.
2: நினைகளே மனதில் அழைக்கிறேன், அவளையின்று இரவெல்லாம் நிலவில் இன்று அழைக்கிறேன் அவளையின்று

0: அனினமோ அவள் வேலையோ மரகத பொன்னே நீ மாணிக்கமோ மலர் மொழியோ மலரை மயக்கும் மோகனமோ மாலை வசந்தம் வந்தது யோகம் வாழி வசந்தம் வந்தது யோகம் வரும் நாளை நாம் புது புதுநாதம் வரும் நாளை நாம் புது புதுநாதம் இணைவிலே மனைவி என்று அழைக்கிறேன் அவளை இரவெல்லாம் நிலவில் எழுதவே கவிதை ஒன்று நினைவிலே மனைவி அழைக்கிறேன் அவளை. தேங்க்யூ மேடம்.
1: அழகு அழகு அழகு, என்ன அழகான குரல் உங்களுக்கு, எவ்வளவு அழகான பாடல் இது, ரொம்ப சிறப்பா இருந்தது ராஜேஷ். அரிதான பாடல் இது, அழகா பாடுனீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் ராஜேஷ். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஷ் அவர்கள். அழகான அந்த அவர் குரலில் என்ன அழகான பாட்டு பாடினார், சிறப்பாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. நன்றி வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரிபவன் ஒளி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டும் பாடவா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: அருமையா இருக்க மேடம்.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: பாடலாமா?
0: பாடுங்கள்.
1: பொன்னாரம் பூவாரம் கல்லோரம் சிங்காரம், பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிங்காரம், பொழுதுகள் கோடி புதுமைகள் தேடி வாவென்னிலா ஒரு தேர் கொண்டு வா, செந்தேனிலா புதுச்சி கொண்டு வா. பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிங்காரம், லலா லலா லா லலா லலா லா.

பாட்டு சொல் தென்றலே, சொல் தென்றலே, மேலாடு சதிராட வா தென்றலே, வா தென்றலே, அழகு ரதம்

சிங்காரம் பொழுதுகள் கோடி புதுமைகள் தேடி வாவென்னிலா ஒரு தேர் கொண்டு வா செந்தேன்னிலா புது சீர் கொண்டு வா சிந்தார மணி மாலை உன் புன்னகை உன் புன்னகை.

0: പൊന്നാരം പൂവാരം കല്ലോരം ശൃംഗാരം.
1: மேம் சிறப்பாக பண்ணீங்க மேம். அழகான அரிதான பாடல் அழகாக பண்ணீங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் மேம்.
0: நன்றி மேடம்.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்கள் வீட்டுக்காரு அவ்வளோ போயிட்டாங்க. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து, சாரி, சென்னை அகிலா ஸ்ரீதர் அவர்கள். அழகாக அவங்க குரலில் என்ன அழகான பாடல் அது, ரொம்ப சூப்பரான பாடல், சிறப்பாக பண்ணாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் எனது குரலில் ஒரு பாடல்.

பசிக்குது மனசினிலே பொண்ணுடம்ப பார்க்க.

மனசுல கொண்டாட்டம் மலர் செண்டாட்டம் ஆடையாதம்மா ஆசாது தெரியாதம்மா ஒண்ணு கொண்டு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும்.

நினைச்சேன், என்ன தொட்டதும் சொல்ல மறந்தேன். என்ன என்ன என்ன இருக்கோ எல்லாத்திலும் நீதானே. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்ன நினைச்சி தொழிலுக்கிட்டு பாடுதையா இந்த மனசு.

நினைச்சதில்லை, செவ்வரளி தோட்டத்தில் ஒன்ன நினைச்சி தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. நன்றி நன்றி.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: செங்கல்பட்டுல கிருஷ்ணவேணி மேடம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும், உங்க குரல் சூப்பர், நல்லா இருந்தது பாட்டு.
0: அப்படியா, தேங்க்யூ மேம், தேங்க்யூ. பாடுங்கள்.
1: நாளைய பையனும் பாடுறோம்.
0: ஆ பாடுங்க.
1: ஓகே. வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி ஒய்யாரி, வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி ஒய்யாரி, மங்கள விளக்கேற்றும் கார்த்திகை திருநாளாம், கங்கணம் இசை கூட்டும் சங்கம பெருநாளாம், சங்கம பெருநாளாமோ, சங்கம பெருநாளாமோ. வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி ஒய்யாரி, வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி ஒய்யாரி, மங்கள விளக்கேற்றும் கார்த்திகை திருநாளாம், கங்கணம் இசை கூட்டும் சங்கம பெருநாளாம், சங்கம பெருநாளாம், சங்கம பெருநாள்.

0: நான் கொஞ்ச என்று வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி பொய்யாரி
1: வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி ஒய்யாரி
0: மங்கள விளக்கேற்றும் கார்த்திகை திருநாளாம்
1: கங்கணம் இசை கூட்டும் சங்கம பெருநாளாம்
0: சங்கம பெருநாளாம் ஓ
1: சங்கம பெருநாளாம் ஓ

இசைக்கூட்டும் சங்கம பெருநாளா, சங்கம பெருநாளாம் ஓய், சங்கம பெருநாளாம்

0: ரெண்டு பேரா மேம் பண்ணீங்க? ஐயோ, ரெண்டு பேர் பண்ணது தெரியவே இல்லை, ரெண்டு ஒரே குரலா கேட்டுச்சு. நானும் அவ்வளோ கவனமா கேட்கறேன், கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியல மேம். வித்தியாசமான பாடல். உங்க பையன் பேரை சொல்லுங்க. அழகான பாடல் தேர்ந்தெடுத்து பாடின பாடல், ரொம்ப சூப்பர். அரிதான பாடல் வேற, சூப்பரா பாடினீங்க, ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மேம். உங்க மகனுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ரொம்ப நல்லா பாடுறீங்க, அடிக்கடி வந்து கலந்துக்குங்க, ஓகேவா? தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி. வாழ்த்தல், வாழ்த்து, வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் செங்கல்பட்டியிலிருந்து கிருஷ்ணவேணி ஸ்ரீதர் அவர்கள், ஸ்ரீவர்தன் அவர்கள், அவங்களோட மகனும் சிறப்பாக ஒரு பாடல் பாடினாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரெண்டு பேர் குரலும் கண்டுபிடிக்கும்னு நான் பட்ட பாடம். ரெண்டு பேர் பாடணும்னு சொன்னாங்க, கொஞ்சம் கூட தெரியல. ரெண்டு பேர் குரலும் அவ்வளோ ஒற்றுமையாக, அவ்வளோ ஒரே மாதிரி இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள். அழகான பாடல் பாடின அவங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக இணையும் போது சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: பாடுங்கள்.

இடம் இருக்கிறது அதை அறியாமல் விடமா.

அதுவா மூக்கின் மேலே மூக்கத்தி போலே மச்சம் உள்ளது, அதுவா அதுவா அதுவா கழுத்தின் கீழே கவிதை.

எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று உங்ககிட்டயும் ஒண்ணு இருக்கு மேம். அழகான சிரிப்பு, அழகான பேச்சு உங்களுக்கு. நீங்க எங்க ஊர்கிட்ட இருக்கீங்கல்ல மேம், சிறப்பா பண்ணீங்க, ரொம்ப அழகா இருந்தது மேம். நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடக்குமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் விருதுநகரில் இருந்து தையல் கலைஞர் பாக்கியலட்சுமி மேம் சூப்பரான ஒரு பாடல் எடுத்து சிறப்பாக பாடினாங்க. சத்தமாக, அது தப்பாக இருக்கோ ரைட்டாக இருக்கோ, சத்தமாக பாடிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள். அவங்க தைரியம்தான், நல்லா பாடுறாங்களோ இல்லையோ தைரியமாக பாடிடுவாங்க. சிறப்பு, சிறப்பு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானவில் வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம். வணக்கம், பேசுறேன்.
0: நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: பாடுங்கள்
0: உங்கள் பாடலை.
1: மாலை பொழுது மயக்கத்திலே நான் கனவு கண்டேன்

கனவு கண்டேன் தோழி, கனவில் வந்தவர் யாரென கேட்டேன், கனவு

இது மறைந்தது சில காலம், தெரியும் அறியாது முடிவும் தெரியாது மயங்குது எதிர்காலம், மயங்குது.

0: சிறப்பு மேம், ரொம்ப அழகா பாண்டிங்க, அருமையா இருந்துச்சு. அழகான பழைய பாடல் பாடின உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றி நன்றி மேம், நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சென்னை கேகே நகரில் இருந்து ரேவதி மேம் அவர்கள் அழகான அருமையான பாடலை பாடி சென்றார். சிறப்பாக இருந்தது, அழகான பாடல். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம், நான் கோவையிலிருந்து காயத்ரி பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நல்லா இருக்கோம் மேம்.
2: ஓகே, பாடலாமா?
0: பாடுங்க.

0: ராஜேஷ் அவங்களுக்கு பெரிய ஒரு ஒருத்தர் இருக்கார்ல,
1: வேற என்ன பெரியவங்க இருக்காங்க, அது
0: ஆ
1: மேல
0: ரெண்டு
1: மொத்தம்
0: அண்ணனும்
1: மூணு
0: இன்னைக்கு
1: அண்ணன்.
0: உங்க வீட்டுக்கு வந்தாங்களா, அதான் இந்த மாதிரி பாட்டு பாடுறீங்களா?
1: ஆமா, இல்ல அந்த வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன்,
0: நீங்க
1: ஒரு
0: போயிட்டு
1: சேர்த்து
0: வந்தீங்க.
1: நாட்டி பா. இன்னைக்கு உடன்பிறப்புகள் தினம்,
0: ஓ சரி
1: சகோதரர்கள்
0: சரி
1: தினம்.
0: சரி, ஆமா ஆமா காலையிலேயே கேள்விப்பட்டேன். சூப்பராக இருந்துச்சு மேம், ரொம்ப அழகாக பாடினீங்க, அழகாக இருந்தது உங்கள் குரலில் பாடல், சிறப்பு சிறப்பு, நன்றி, வாழ்த்துக்கள் மேம், தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் கோவையிலிருந்து காயத்ரி மேம், அழகான சிறப்பான அவங்க குரலில் இந்த பாடல் எவ்வளோ அழகாக பாடினாங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு, அழகாக பாடினாங்க, நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 8:15. இதுவரை சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடலை பாடிச்சென்ற அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும் தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.